வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சலிச்சி சுரிலா ஆஃப்டர்நூன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், କ'ଣ ଆପଣ ଜାଣିଛନ୍ତି କି ହସିବା ଦ୍ୱାରା ଆମର ମେଣ୍ଟାଲ ଷ୍ଟ୍ରେସ୍ କେମିତି